பட்டு ஜாயே. You are listening to Qatar's number one radio station. Radio Olive 106.3 FM. Geo Bindas.